ரிந்தர் ஹரிப்ரியா, கிஷோர், வேதா, பாரதி, சியாமலா, ஆனந்த், சரோஜினி, லக்ஷ்மி, சுரேஷ், தனுஞ்சய, பாக்யா, வரி மித்ரலு.